0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்
1: சுதில குவன் விதுலிய
2: ප්‍රඥාවේ දොරගුළු විවර කරන ආධ්‍යාත්මික හඬ
3: FM 98.2 ඔස්සේ ගාලු දිස්ත්‍රික්කයට සහ අන්තර්ජාලයෙන් sudilaradio.lk අරහා මුළු ලොවටම

காசிவலட்டு கண்ணத்தே காசிவலட்டு தின்னத்தே மனுஷ கம மினிசுனி காசிவாசி அதி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம மினிசுனி காசிவலட்டு கண்ணத்தே காசிவலட்டு தின்னத்தே மனுஷ கம மினிசுனி காசிவாசி அத்தியாயங்க.

0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்து
1: சுதிர குவன் பெதலியா.